0: லாகாண்ட ரேடியோ ITN
1: விலாவுதே பகாய் வினாடி பனஸ் தேகாய்
2: அடகுமுரே ரலுமாவதி நில்குருல்லா சொனாலிகா அஷ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவ அவும இந்தன தானே பகசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கொடாஸ் கெனிமே பகசும டூ வீல் ஃபோர் வீல் சொனாலிகா டிராக்டரே தென் திவைனு புரா அதி டிவிஎஸ் சொனாலிகா அலுவி நியோஜித்தான் வெத்தின் ராட்சணிய வியாபாதிஞ்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கீம சமக டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வித்தின் சொனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலயா
0: FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN

0: ரேடியோ ITN விலாவு பெறவரை கொள்ளாய் விலாவு ஒப்பவித்தக்கின ஆவே
1: வார்த்தாபிட வார்த்தா தபன கூட்டியாட்டே NLB தனடிதானே நுத்ரையின் ரத்தே சங்கர்தனேட் தெனந்த சத்தியக்குமின் ஒபாத்தினவார் ரடத்தினவட தனனிதானே விலதீகின் ஒபாத் கூட்டிபத்தியக்குவான்

0: தசமபா 99.7 லக்ஹண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவ பசுரிகை
2: விலாவ ஒப வைத்த கிண ஆவே
3: வார்த்தா பிட வார்த்தா கபன கோடி அட்டே NLB தனடிதானே நுத்ரையில் ரட்டே சம்பர்தனேத தனந்த சக்தியக் வெமின் ஒபத் தினவா ரட்டத் தினவத தனடிதானே விலதீகன ஒபத் கோடிபத்தியக் குவான்

0: பேஜுக்கிட்ட யார் நகைலா பேவினி ட்ரை போஸ்ட்டுக்கு தேனாது தால அது போல அங்க பாத்தீங்கன்னா எப்ப எத்தனை தேன எப்ப எத்தங்க எவ்வளவு மெசேஜ் கக்தான கமெண்ட் கக்தான லைக் கரான ஷேர் கரான மே ஹம் தேமு அது போல அங்க பாத்தீங்கன்னா
1: ஏ போஸ்ட்டுக்கு விதரக் நேமி
0: ஹரி
1: தவ போஸ்ட் கக் தியனவா
0: ஓ
1: ஏக உடிம்ப தியன்னே ஏக கனாபி கியான மெசேஜ் பாஸ்
0: ஓகே.

0: லாகாண்ட ரேடியோ ITN
1: பாய் வினாடி 45
0: லாகாண்ட பிரவர்த்தி சமசாய தியேட்டர் பலாபுரத்து வந்த சம

0: லகாண்ட ரேடியோ ITN
1: விளம்பு ராத்திரி 8 வினாடி 8
2: மம நந்தே மானம் ரிலாக்ஸ்
3: ஓனம
4: சந்தி வேதனாவகட பிரபலம வித்யானுகூல விசந்தும ஓதுஷீல் ஆக்டிவ் கிளாஸ்.

0: இரட்டையே நுண்ணியன ஹட
1: ஆத்திரங்கில் ஜோதி
0: இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
2: වෙලාව රාත්‍රී 9:32යි.

0: கதை நுண்ணியன ஹத ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: அசந்திமித
2: வாட்ட அதுமாவட்டின என்ன ஒன்று இது
3: நேமே மட்ட ஹித்துனா வையாட கேமடிக்க கதல தென்ன ஒன்று கியல
2: ஷா நியமாயின்
4: හැමදාම ජීවතුන් අතරේ ඉන්න බෑනේ. හැබැයි පුතේ මං කොහේ හිටියත් හැමදාම හැම මොහොතකම
5: සති අග රාත්‍රී අටට ITN බලන්න.